0: ஆதி பூரன் மத்திய பூரன் அந்த பூரன் பரமேஸ்வர
1: ஆதி பூரன் மத்திய பூரன் அந்த பூரன்